பங்கி போந்தேன் சார் சுவேட்டாட்டு வாயை தழுத்து நான்கு பவுதே கழுத்து நாத்து பந்தன் பந்து ஐயே கிருஷ்ணத்தை சப்கோ நச்சு நச்சு சலே சோரோ உடனடாய் சேதன ஹோய் நச்சு குதல் மந்தாச்சா நாளுக்கு